0: ஸ்பீக்கர் பட்டு
1: Bangla Bollywood hits and ballads to sing along with.
2: East FM,
1: Kenya's premier
2: Asian mix.